0: சொல்லியிருக்கேன். கோனை எழுந்து கேட்கிறது பார்த்துருக்கேன். ஹலோ
1: ஹலோ
0: சார், சச்சி அக்கா ஜி பவர் பிளஸ் வகுத்த ப்ரோக்ராம் சொல்லி
1: ਧੰਨਵਾਦ
0: ਜੀ।

0: அக்கை மாரியே, அக்கை மாரியே, மோச்சல்ல சுக்கு மாரியே,
1: பொடி படையாவே குணை கர்த்தாமி சதனா மாரியே, ஜெயா காலை கலனா தேவனா பச்சாரியே, ஐசி கலனா கேட்டியே, சித்தர்க்கே கயா ஹாரியே, படையா தயோமியா விசாரக்கே விசாரியே, மோச்சல்ல சுக்கு மாரியே, மோச்சல்ல சுக்கு மாரியே,
0: தன் சோவேளா ஜித்து தரி.